0: சபரிவானொலி நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இளையத்தில் நேரம் இப்பொழுது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி. 7:07. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சி வலம் வர இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். இந்த நிகழ்ச்சியில் நேர் சொந்தங்கள் உங்கள் விருப்ப பாடலை பாடி மகிழலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 7598538773. மீண்டும் 7598538773 என்ற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் பாடலை பாடி மகிழுங்கள். முதலாவதாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், திருநெல்வேலி மாவட்டம் வெம்பாக்கம் மாவட்டம் சித்தா திருகீதநேசன்.
0: நல்லா இருக்கீங்களா சார்? கூட யாருக்கு சத்தமா கேக்குது? யாருங்க இன்னொருத்தர்? ஜெயா கீதநேசன். நல்லா இருக்கீங்களா மேம்? ரொம்ப பிஸி போல, எப்போது போன் பண்றீங்களா?
1: உனக்கே நான் பிறந்தேனே உயிரே நான் கலந்தேனே இமைகளில் கனவுகள் சுமந்தேனே உனக்கே நான் பிறந்தேனே உயிரே நான் கலந்தேனே திருவிழா போல காதல் தான் அறியும் தொலைவோமா.

அடி ஒரு கோடி கொலுசின் உன் கொலுசின் ஓசை உயிரை கேட்கிறதே. உனக்கென பிறந்தேனே, உயிரென தளந்தேனே, இதயத்தை இழந்தேனே, இமைகளில் கனவுகள் சுமந்தேனே. கடலாக நீயும் மாறினா அருகி மூழ்கி அலையாவேன், நெருப்பாக நீயும் மாறினா அதிசா

0: கனவு சிறப்பு.
1: ரொம்ப அழகா பண்ணீங்க இந்த பாட்டை ரெண்டு பேருமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மாஸ் பர்ஃபார்மன்ஸ்.
0: நன்றி.
1: செம செம. நன்றி. வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் துவக்கத்தில் பாடியவர்கள் நமது சபரி வானொலி இயக்குனர் சித்தாத்தூரில் இருந்த கீதநேசன் அவர்களும் ஜெயா கீதநேசன் அவர்களும் அருமையான பாடல் ஒன்று பாடினார்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாடல் இது. செம்மையாக பாடினாங்க. நன்றி. வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் பாருங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில இருந்து புவனேஸ்வரி. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கு மேம். நீங்க வேற என்னது? விஜய் பிரவீன் குமார். ஓகே, வேற நம்பர்ல வரீங்க.
2: அப்படியா? தெரியல, அண்ணாதான் வாங்கி கொடுத்தாங்க. பேர்ல இது இருக்குமா இருக்கும், ஆனா எங்க பொண்ணு தான்.
1: சரிங்க மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
2: பாடுங்கள்
1: மேம், உங்கள் பாடலை.
2: ஓகே மேடம்.

கொம்பதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா கண்மணி

பங்குதம்மா பழசுவையும் சொல்லுதம்மா. மேலும் முழங்கிட தோரணமாடிட காலமும் வந்ததம்மா, நேரமும் வந்த

0: சொல்லுதம்மா கண்மணி, காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. அவ்வளவுதான் மேடம்.
1: செம மேம், ரொம்ப சூப்பரா பாட்டிங்க, அழகா இருந்தது உங்க குரல் அந்த பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் மேம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணைந்து படிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து புவனேஸ்வரி மேம். அழகான ஒரு பாடல், 6 to 60 வரை நினைக்கிறேன் அந்த பாடல் படம். சூப்பராக பாடினாங்க, செம்மையாக இருந்தது குரல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையம் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம்
1: மேம்.
2: இருக்கு
1: ரொம்ப
2: சூப்பரான ஒரு பாடல், இந்த கல்யாண சேவையில காய்ச்சான பாடலில அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு பாடலாம்.
1: நீங்க இந்த பாட்டு பாடுவீங்க சார்?
2: ஆமா ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு பாடுறேன்.
1: பாடுங்கள்.
2: கல்யாணத்தே நிலா காய்ச்சாத

தேகிலா தீனொந்தன் வாக்கி

0: யாரவெண்ணிலா உன் காதல் கண்ணிலா ஆகாயம் மண்ணிலா கல்யாண தேனிலா காய்ச்சாத பால்நிலா.
1: அருமை அருமை அருமை அருமை, ரொம்ப அழகா பண்ணீங்க சார்.
2: ஆமா மேம், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு.
1: இந்த பாட்டு நிச்சயமா எல்லாருக்குமே பிடிக்கும்.
2: ரொம்ப
1: அழகான பாடல், அழகா பண்ணீங்க சார் நீங்க.
2: ஏனைய உறவுகளும் சூப்பரா பாடல் காத்து கொண்டிருப்பாங்க மேம். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் ஒரு சிறப்பு வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
2: சந்திப்போம்,
1: நன்றி, வாழ்த்துக்கள், பாய். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அவர்கள். அழகா ஒரு பாடல், செம்ம பாட்டு அது. யேசுதாஸும் கூட யார் பாடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப அழகா பாடுவாங்க. அருமையான பாடல், அருமையா பாடினாரு காட்பாடி சந்திரசேகர் அவர்கள். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், வணக்கம். பாடுங்கள் மேம் உங்கள் பாடலை.
3: மலர்களில் ஆடும் இளமை புதுமையே மனதிற்குள்

மலர்களிலாடும் இளமை பொதுமையே மனதுக்குள் போதும் இல்ல.

0: அதுல தான்.
1: இவ்வளோ அழகாக பண்ணீங்க மேம் இந்த பாட்டை, சிரிப்பு
0: தேங்க்யூ
1: ரொம்ப
0: தேங்க்யூ.
1: அழகாக பண்ணீங்க. உங்கள் குரல் இந்த பாட்டுக்கு அவ்வளோ ஒரு டச்சாக சூப்பராக இருந்துச்சு மேம்.
0: தேங்க்யூ தேங்க்யூ பா,
1: அருமையாக
0: தேங்க்யூ
1: பண்ணீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ தேங்க்யூ.
1: என்னதான் சொல்றதுன்னே தெரியல, என்ன அவ்வளோ அழகாக பண்ணீங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஸ்வரி மேம். இவ்வளோ அழகான பாடலை இவ்வளோ அழகாக பாடினாங்க தெரியுமா, சிறப்பாக பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாங்க இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி.
1: வணக்கம் வணக்கம். எங்க சார் போயிட்டீங்க, ஆளையே காணோம்?
2: போஸ்ட் கிடைக்கல மேடம், போஸ்ட் பார்த்துருப்பேன், வந்து நடுப்புற இது பண்ணேன், மகள் வீட்டுக்கு போயிட்டேன், பெங்களூர் போயிட்டேன்.
1: போஸ்ட் எல்லாம் கரெக்டா வந்துகிட்டா இருக்கு, நீங்க தான் பாக்கல.
2: ஓகே பரவாயில்லை.
1: நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நாங்க நல்லா இருக்கோம் சார். பாருங்கள் உங்கள் பாடலை
2: பாடுறேன்.

மொழி மனமுடித்தவர் போல் அருகினிலே ஓ வடிவு கண்டேன் தோழி, மனமுடித்தவர் போல் அருகினிலே ஓர் வடிவு கண்டேன் தோழி, மங்கையின் கையில்

மறந்து விட்டா தோழியா, மாலை பொழுதின் மயக்கத்திலேடான் கனவு கண்டேன் தோழி, கனவில் வந்தவர் யாரென கேட்டேன் கணவர் என்றார்.

மயங்குது ஏதிர்காலம், மயங்குது ஏதிர்காலம், மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை.

0: கனவு கண்டேன் தோழி. இந்த படம் வந்து பாக்கியலட்சுமி படத்தில் சுசிலா பாலிய பாடல் இது.
1: ஆமா ஆமா ஆமா, ரொம்ப அழகா பாடுங்க சார்.
0: சமீபத்துல இப்பெல்லாம் அந்த எங்கள்கிட்ட வந்து வீட்டுல வந்து கூகுள் டிவி இருக்கு, அதுல QFR இருக்கு, அந்த சுபஸ்ரீ தனிகாத்தனம், அதுல வந்து நிறைய பாடல்கள் எல்லாம் நிறைய பாடல் பாடுறாங்க. அந்த ஒரு பாடல கேட்டு இந்த பாடல் கேட்டதுனாலவே இதுல கேட்டிருக்கேன். சோ அதுல அப்படியே கேட்டுதான் கொஞ்சம் நான் வந்து 1960s
1: பிறந்தேன்.
0: ரொம்ப ரொம்ப நல்ல பாடல், ரொம்ப சூப்பரான பாடல்,
1: சூப்பரா பாடுனீங்க சார். இப்படி மிஸ் பண்ணாம வந்து கலந்துக்குங்க சார். என்ன சார்?
0: ஆ ஜரூர், ஓகே நிச்சயமா.
1: நன்றி, வாழ்த்துக்கள் சார், அழகா பாடுங்க. பாடுற பை சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் மும்பையிலிருந்து நடராஜ் அவர்கள் அழகான ஒரு பழைய பாடல் எடுத்து செம்மையா அருமையா பாடினாரு. அழகா இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பத்மா பேசுறேன்.
1: வாங்க வாங்க வாங்க வாங்க மேம், நல்லா இருக்கீங்களா?
2: வரவேற்பு பலமா இருக்கு, பயமா இருக்கு எனக்கு.
1: எப்பவா எதுக்கு பயம்? நான் உங்களை என்ன செய்ய போறேன் சொல்லுங்க. நீங்க பாடினா உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்லுவேன். வேற என்னால என்ன செய்ய முடியும்
2: தெரியாது. இல்ல மேடம், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபில் பண்ணுவேனு தெரியாது, அதனால பயந்து.
1: நல்லா நல்லா பாடுவீங்க நீங்க, அந்த ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிங்க உங்க பாடல.
2: Thank you. உங்களை மாதிரி ஒரு நாலு பேர் கேட்க இருக்காங்கன்ற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறேன். அப்படி
1: பாருங்க.
2: தேங்க்யூ மேடம்.

கடலினிலே கலக்கும் மனதினிலே இருப்பது நாம் மௌனத்திலே கலக்கும்

எதை எடுத்தோம் தெரியவில்லை கணக்கு, எங்கு தொலைந்தோம் எங்கு கிடைத்தோம் புரியவில்லை நமக்கு. அன்பே நண்பே உன் வீடை பார்க்க இத்தனை நாளாய் தவித்தேன், கனவே கனவே கண்ணுறங்காமல் உலகம் முழுதாய் தவித்தேன். கண்ணில் தொடுமையில் காணும் முன்னெஞ்சம்

0: தேங்க்யூ மேம்.
1: மேம் சூப்பர்பா பாடுறீங்க மேம்,
0: ஐயோ
1: அழகா பாடுறீங்க
0: ரெண்டு மூணு
1: நீங்க.
0: இடத்துல எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது, பிராக்டிஸ் பண்ணல, டக்குன்னு இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சு பாட்டு எனக்கு.
1: நல்லா பாடுறீங்க, பிடிச்ச பாட்டுனாலுமே நல்லா வந்துடும். நன்றி, வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து பத்மா மேம் அவர்கள். அழகான அவங்க குரல்ல ரொம்ப அழகா பாடுறாங்க, அந்த பாட்டெல்லாம் சிறப்பா இருந்தது, ரொம்ப அழகா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம.
1: வணக்கம்,
2: பேசுறேன்.
1: நல்லா இருக்கீங்களா மேம்?
2: நல்லா இருக்கிறேன்.
1: பாடுங்கள் உங்கள் பாடலை.
2: சகோதரி அருமையா பாடினாங்க பாடல், இப்போ பாடின பாட்டு.
1: அப்படியா, நீங்கள் பாடுங்கள்.
2: பாடு பாக்யராஜ் நினைவாக ஒரு பாடல். ஊனின்றே நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள். ஊனின்றே நீதான் பாடும் கீதங்கள், ஏனென்று நீர் மேல் ஆடும் தீபங்கள். ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை, ராகங்கள் சொல்லாதோ காதல் சந்தத்தை. சோகத்தில் தள்ளாடும் தேதி உள்ளத்தே, சோகத்தில் தள்ளாடும் தேதி உள்ளத்தே.

நீலாடும் தீபங்கள் தென்னங்கிரிதான், நீ சொல்லும் மொழி தேன் தென்னங்கிரிதான், நீ சொல்லும் மொழி தேன் சங்கீதம் பொங்காதோ உன் சின்ன சிரிப்பில், செந்தூரம் சிந்தாதோ உன் கண்ணு.

ஆடும் தீபங்கள் உள்ள கதவை நீ மெல்ல திறந்தால், உள்ள கதவை நீ மெல்ல திறந்தால் அந்நாளே பொன்னாடாய் என் ஜென்மம் விடியும். என் நாளும் பன்னீரில் என் நெஞ்சம் அலையும். கொத்தான முல்லை பித்தான என்னை எப்போது முத்தாடுவாள். கொத்தான முல்லை பித்தான என்னை எப்போது முத்தாடுவாள். ஓனிஞ்சே ஓனிஞ்சே நீதான் பாடும் வீடுங்கள்.

0: காதல் சந்தத்தை சோகத்தில் கள்ளாடும் பேரி உள்ளத்தை, சோகத்தில் கள்ளாடும் பேரி உள்ளத்தை, ஓனிஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனின்று நீர் மேல் பாடும் தீபங்கள். அவ்வளவுதான் மேம்.
1: சிறப்பா பண்ணீங்க மேம், அழகான பாடல், அருமையா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு.
0: எனக்கு மிகவும் பிடிச்ச பாடல்.
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து தேன்மொழி முருகன் அவர்கள். அழகான ஒரு பாக்கியராஜ் நினைவு பாடலாக ஒரு சோக பாடல் சிறப்பாக பண்ணாங்க, ரொம்ப அழகாக பண்ணாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: ஹலோ மேடம், வணக்கம். கவி ராஜேஷ்.
1: வணக்கம் ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா? நாங்க நல்லா இருக்கோம்.
2: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம், நல்லா இருக்கோம்
2: மேடம். சூப்பரா பாடுறாங்க.
1: ஆமா ஆமா ஆமா,
2: பாக்கியராஜ் சாரோட பாடல்.
1: ஆமா
2: ஆமா, ஒரு பாடல்
1: சம பாட்டு இது. இது எஸ்பிபியோட பையனும் பொண்ணும் அவங்க ஒரு இது பாடிருப்பாங்க. ஆமா,
2: அதாவது அதே பாட்டுல ஹம்மிங் பண்றாங்க.
1: ஹம்மிங் தான், ஹம்மிங் தான்.
2: அப்போ அவங்க ரொம்ப குழந்தைங்களா பாடும்போது அவங்க எல்லாம் பாடினது.
1: ஆமா ஆமா, அப்ப பண்ணதுதான்.
2: ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. கேட்காப்பி கண்ண மூடி அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். ஓகே மேடம், பாடலாமா?
1: பாடுங்க.
2: வண்ண நிலவே வஞ்சினதேட்டில் யாரும் சொல்லாதது மானொன்று துள்ளி தான் வாழ்ந்த வீடு, ஆண் சிங்கம் ஒன்று அரசாண்ட காடு, அம்மாடி அதுதான் பொல்லாதது, ஆனாலும் ஆனது கல்யாணமானதான் மான் போட சந்தோஷம் தெரியே.

0: കണ്ണണിലവേ വൈകനവേ ഉള്ളിരവാ ഇന്ദൻ കരയേ താർപോല പോക്കിൽ പോകാത് സിംഗം മാൻ പോട്ട കോട്ടയെ താണ്ടാത് എന്തും പിൻമാണിൻ ഉള്ളം ആദര സന്ദേഹം ഇങ്ങു ഉണ്ടാണത് മുൾമീത് നാൻ തൂങ്ങും കോലം മുന്നാളിൽ നാൻ പെയ്ത പാവം മാളുക്കാതെ വാടും മഴതും നീങ്കി പാടും വെള്ളനിലേ വൈകിനതേ തുള്ളി വിടവാ എന്തൻ കരയേ കേട്ടില്ലാതത് എൻ കരയാണ് യാരും സൊല്ലാതത് എൻ നിലയാണ് വെള്ളനിലേ വൈകിനതേ
1: அழகு அழகு அழகு ராஜேஷ், செம்மையா பண்ணீங்க ராஜேஷ், ரொம்ப அழகா பண்ணீங்க. அழகான பாடல், எஸ் எஸ் பாடல்ல.
2: ஆமா மேடம், பாடல்
1: சிறப்பு சிறப்பு, அருமையா பண்ணீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் ராஜேஷ், வாழ்த்துக்கள்.
2: தேங்க்யூ.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் கோவையிலிருந்து ராஜேஷ் அவர்கள் அழகாக ஒரு பாட்டை எடுத்து செம்மையாக பாடினார். எஸ்தாஸ் பாட்டு அவர் குரலுக்கு அவ்வளோ செட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
3: போன
1: தடவை நடக்கல, அதுக்கு முந்தின தடவை நடந்தது.
3: நாங்க
1: சூப்பரா இருக்கோம் மேம்.
3: ஓகே ஓகே.
1: பாடலை உங்கள் பாடலை

0: நான் பாடிக்கொண்டே இருப்பேன்.
1: என்னாச்சு மேம்?
0: அவ்வளவுதான், பாட்டு எழுதியோட முடிச்சு
1: அழுதுட்டீங்க. அரிதான பாடல, நாங்க உங்க குரலை கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் காரைக்காலில் இருந்து. சாய்கீதா மேம் அவர்கள் ரொம்ப அழகாக அருமையாக பாடினாங்க, எவ்வளோ அழகாக பாடினாங்க. ஒரு சோக பாடல் சிறப்பாக செம்மையாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இனியும் ஒரு சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க? வணக்கம. வணக்கம், நல்லா இருக்கீங்களா சார்? சார், ரொம்ப நாளாக வரவே இல்லை சார்.
2: உலகத்தின் தூக்கம் கலையாதோ, உள்ளத்தின் ஏக்கம் தொலையாதோ, உழைப்பவர் வாழ்க்கை மலராதோ, ஒரு நாள் பொழுதும்

0: முடிந்தால் முடியும், தொடர்ந்தால் தொடரும். இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. கரைமேல் திறக்க வைத்தான் எங்களை, தண்ணீரில் திளைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை, கண்ணீரில் குளிக்க வைத்தான். கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ, கடல் நீர் நடுவே பயணம் போனால் குடிநீர் தருபவர் யாரோ. தனியாய் வந்தோர் துணிவை தவிர துணையாய் வருபவர் யாரோ. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரம். ஒரு ஜான் உயிரை வளர்ப்பவர் உயிரை ஊரார் நினைப்பது சுலபம், ஊரார் நினைப்பது சுலபம். தரைமேல் பிறக்க வைத்தார் எங்களை, தண்ணீரில் பிழைக்க வைத்தான். கரைமேல் இருக்க வைத்தான் பெண்களை, கண்ணீரில் குளிக்க வைத்தான். தரைமேல் பிறக்க வைத்தான். நன்றி
1: நன்றி, சூப்பர், ரொம்ப அழகா பாட்டீங்க சார். எவ்வளவு அழகா பண்ணீங்க தெரியுமா, நீங்க சிறப்பா பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
2: வாய்ப்புக்கு நன்றிமா.
1: நன்றி நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் இருந்து ஜோதி பாண்டியன் அவர்கள் அழகான ஒரு எம்ஜிஆர் பாடலை எடுத்து சிறப்பாக ரொம்ப எப்போவுமே ரொம்ப நல்லா அழகாக பாடுவார். எப்போவாது வருவார், கரெக்டாக வாங்க சார், வந்து பாடுங்க. ரொம்ப அழகாக, ரொம்ப அழகாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நன்றி நன்றி.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியின் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம். நான் நெல்லை மாவட்டத்திலிருந்து புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நலமா இருக்கோம். நீங்க அங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
0: நாங்க இங்க எல்லாரும் நலமா இருக்கோம் மேம். எங்க
1: ரொம்ப சந்தோஷம். என்னங்க,
0: எங்க வீட்டுல கேக்குறீங்க?
1: ஆமா, உங்க வீட்டுலதான். அப்புறம் சபரி வானொலி அன்பான உள்ளங்கள் எல்லாம் நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம் மேம்.
1: சரிங்க சார், சரிங்க மேடம், சரிங்க.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: அனைத்து அன்பான உள்ளங்கள் பாடி சென்றவர்களுக்கும் இனிமே பாட வந்தவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்களா?
0: ஓகே மேம், பாடுங்கள் உங்கள் பாடல்.
1: நான் ஒரு அம்மன் பாட்டு.

சரவணன் அன்னையே சங்கரன் துணைவியே காட்டி தரும் காமாட்சியே.

மகவதியே சமயபுரம் மகமாயே, கருமாரி மகவதியே சமயபுரம் மகமாயே, கற்பகாம்பியே சத்தியே.

0: บุญฟ้าดำตายไงล่ะ
1: சிறப்பாக பண்ணீங்க மேம். இந்த பக்தி பாட்டெல்லாம் ரொம்ப அழகாக பாடுறீங்க. நீங்கள் இந்த
0: பக்தி
1: மாதிரி
0: பாட்டு
1: பாடுறவங்கன்னு சொன்னீங்க இல்லை, அப்படி தானே?
0: ஆமா
1: ஓகே,
0: ஆமா
1: ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அழகான
0: சரி
1: பாடலை அருமையாக பாடுறீங்க. திடீர்னு ஒரு மியூசிக் வேற போடுறீங்க, அதை ஃபுல்லாக போட மாட்டேன்றீங்க. முடியும்.
0: அது செல்ல கையில இருக்கு,
1: ஓகே ஓகே.
0: பொருத்தகம் கையில இருக்கு, நான் எந்த
1: எதெல்லாம் செய்வேன் அப்படின்றீங்க.
0: ஆமா
1: சூப்பராக பாடினீங்க மேம், நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம்.
0: பாடி மாசம் வேற வந்துடும் இல்ல மேடம்,
1: ஆமாம் ஆமாம்
0: கோயில தான் பாடணும் நான் போய் போய்.
1: அப்படியா, சிறப்பு மேம்,
0: ஆமா
1: ரொம்ப
0: ரொம்ப
1: அழகான.
0: நல்லதுங்க,
1: ஆமாம்,
0: ரொம்ப நல்லது. உங்க அம்மா வானொலிக்கு ரொம்ப நன்றி, நான்
1: நன்றி
0: செய்தி
1: நன்றி
0: படிச்சு.
1: நன்றி. நாங்கள் தான் மேம் உங்களுக்கு நன்றி சொல்லணும், அவ்வளோ அழகாக பாடுறீங்க நீங்கள்,
0: சரிங்க மேடம்,
1: சிறப்பாக
0: சரி
1: இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் மேம்.
0: சரிங்க. அது வந்து இப்ப நான் வந்து ஒரு அம்மா நான் பாடி கொண்டே இருந்தவங்க யாரு, அவங்க பேரு
1: தெரியல, நீங்க யார சொல்றீங்கன்னு.
0: இப்ப உங்க நம்ம வானொலியில நான் பாடி கொண்டே
1: அவங்க
0: இருப்பேன்
1: சாய் கீதான்னு ஒரு, அவங்க வந்து சிங்கர் நினைக்கிறேன். அவங்க சிங்கர்,
0: நல்லா அழகா
1: பாடகி,
0: பாடுறாங்க அவங்க.
1: பாடகிங்க. அடிக்கடி இப்படி பாடுவாங்களாம், பாடி பிரைஸ்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க.
0: சரி சரி,
1: அதனால
0: கிட்டத்தட்ட
1: ரொம்ப
0: நான்
1: நல்லா
0: பத்து
1: பாடுவாங்க.
0: பாடல் பரிசு அவங்க சிங்கர் பாடல் பரிசு.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்.
0: சரி, நீங்க பாடணும் நான் கேட்கணும், பாடுங்க.
1: பாடுங்க,
0: அப்புறம்
1: பார்க்குறேன் பார்க்குறேன்.
0: ஐயா இயக்குனர்,
1: இயக்குனர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்லேயே பாடிட்டு போயிட்டார். ஃபர்ஸ்ட் சாங் அவர் தான்
0: அப்படியா?
1: பாடினார். அவரும் அவர் மிஸ்ஸஸும் பாடினாங்க, செம்ம பாட்டு, நல்லா இருந்துச்சு இன்னைக்கு.
0: நான் கேட்க முடியல,
1: அப்படியா,
0: ஏன்னா
1: இனிமேல் வேணா
0: லைவ்
1: பாடுவார்.
0: பாட்டுக்கிட்டே இருக்குல்ல மேடம், கேட்க முடிய மாட்டேன்.
1: ஓகே மேம், ஓகே மேம், நன்றி,
0: ரொம்ப
1: வாழ்த்துக்கள்
0: நல்லது,
1: மேம், வாழ்த்துக்கள்.
0: நல்லதுங்க நல்லது.
1: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச் சென்ற சொந்தம் திருநெல்வேலி மாவட்டம் புதுக்குடியில் இருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பக்தி பாடல் பாடி சென்றார். செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்தது பாடல். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம், வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம், கும்பகோணம் கணபதி நகர் மலையவரம் பேசுறேன்.
1: அப்படியா, தேவி துர்கா தேவின்னு வந்திருக்குதே, யாருன்னு பார்த்தேன். சார் நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க தான் எங்களெல்லாம் விட்டு அமெரிக்கா போறீங்க.
1: போய் தானே ஆகணும் சார், பையன் கூப்பிடுறான், நிச்சயமா போகணும்ல சார்.
2: கண்டிப்பா போவான், அதெல்லாம் ஒரு பாக்கியம், இதெல்லாம் ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்.
1: ஆமா, 7-8 வருஷமா இருக்கான் அவன் அங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கட்டாயம் வந்துடணும்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டான், போய் தானே ஆகணும் சார்.
2: போயிட்டு வாங்க, போயிட்டு.
1: ஓகே சார்,
2: மறந்துடாதீங்க. ஆனா
1: அப்படிலாம் மறக்க, சபரிய மறக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம சொந்தங்கள்ல நீங்க எல்லாரும்.
2: தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மறைவோ நீ தேவலோக மண் மங் தேவலோக மன்னவனின் நிலவோ. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் வடிவோ நீங்கால நேர பொன் மஞ்சள் நிலவோ. முல்லை மலர் செண்டுகள் கொஞ்சி

0: தாங்கது கைகள் இருக்கின்றது, கொஞ்சி உறவாட மலர் மஞ்சம் மலைக்கின்றது. மலர்ந்து கலைந்து சிரித்து குலுங்கும் பணியாகவோ தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடலெடுத்து மன்னம் பங்க என்று வந்திருக்கும் நிலவோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ எந்த மன கோவிலில் தெய்வம் முனை பார்க்கிறே சொந்த நிழல் போலவே வரும் வரம் கேட்கின்றே அந்த மனராகியும் என்று உனக்காகவே சொந்த மகராணி நீ என்று நான் சொல்லுவேன் எடுத்து கொடுத்து இனித்து மழைந்து முத்தாரமே ஓ தங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உரெடுத்து மங்கை என்று வந்திருக்கும் நிலவோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ. அழகா
1: சூப்பரா பண்ணீங்க சார், அழகான பாடல். எப்படிதான் அப்படி செலக்ட் பண்றீங்களோ, செம்மையா பாடுறீங்க வேற. அருமை அருமை, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கும்பகோணத்தில் இருந்து எஸ் மனோகர் அவர்கள் அருமையான ஒரு பாடல் எடுத்து அழகா அற்புதமா பாடினாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, செம்மையா பாடினாரு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: வணக்கம் சகோதரி, நான் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் அமர்நாத் பேசுறேன். நலமா இருக்கீங்களா
1: சார்? நீங்க எல்லாம் வந்து எவ்வளவு நாள் ஆகுது சார்? எங்க தான் சார் போவீங்க?
2: இங்கதான் இருக்கிறோம், இந்தியாவில தான் இருக்கிறோம், எங்கேயும் போல.
1: இந்தியால இருந்துட்டு தான் வரமாட்டேன்றீங்க?
2: கண்டிப்பா கண்டிப்பா நம்ம வருவோம்.
1: ஓகே சார், நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கோம். பாருங்கள் உங்கள் பாடலை.
2: குடவாசல்
1: அமர்நாத். ஓகே, தேங்க்யூ.
2: பாட்டு பாடினவங்க எல்லாரும் நல்லா பாடினாங்க.
1: ஆமா ஆமா,
2: உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறப்பான வாழ்த்துக்கள்.
1: நீங்களும் அப்படி நல்லா அழகா பாடிடுங்க பாக்கலாம்.
2: எங்கே செல்லும் இந்த பாதையில் யாரோ

அங்கே யார் சென்று போட்டு வைத்தார்?

மண் கேட்டா அந்த மலை பொழியும்.

நகரத்திலே நான் ஊர் செல்ல வேண்டும், வழி போக துணையாயன்பேவாராயோ, எங்கே செல்லும் இந்த பா

0: நன்றி சார்.
1: அழகா பண்ணீங்க சார், என்ன இவ்வளவு சோக பாடணும்? நன்றி, வாழ்த்துக்கள் சார். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் குடவாசலில் இருந்து அமர்நாத் அவர்கள் அழகான ஒரு பாடல், சோகமான பாடல் சிறப்பாக பண்ணார், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் மேடம், வணக்கம். சென்னை காய்கிறது உந்தன் கண்களை தென்மே, என்னடி கோபம் கனையாய் பாய்கிறது நிலவுக்கு என்னே, என்னடி கோபம் நெருப்பாய் எரிகிறது இந்த மலருக்கு என்னே, என்னடி கோபம் உள்ளாய் மாறிய

கோபம் நெருப்பெரிகிறது. இந்த மலருக்கு என்னடி கோபம் முள்ளாய் மாறியதே.

0: கோபம் நெருப்பாய் எரிகிறது. இந்த மலருக்கு என்னே என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: அழகு அழகு, ரொம்ப அருமையா பாடினீங்க மேம். பழைய பாடல் சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நல்லா பாடினீங்க. மிஸ் பண்ணாம எல்லா ப்ரோக்ராமுக்கும் வாங்க மேம், ஓகேவா? ரொம்ப நல்லா பாடுறீங்க. எவ்வளவு உங்க நம்பிக்கை தளராம நல்லா பாடுறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். நன்றி நன்றி மேம், நன்றி. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை கே கே நகரில் இருந்து ரேவதி அவர்கள். அழகான ஒரு பாடல், பழைய பாடல் எடுத்து அருமையா பாடினாங்க. ரொம்ப கணீர்னு ஒரு குரல்ல அவ்வளவு சூப்பரா பாடினாங்க, செம்மையா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. அடுத்ததாக இணையும் ஒரு சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணைவது கிருஷ்ணகிரி மாவட்டம் அனுமந்தபுரத்தில் இருந்து சங்கர்.
1: என்ன இன்னைக்கு மழை வரும் போல தெரியுது.
2: மழை வந்துருச்சு.
1: வந்துருச்சுன்னு தான் பாட வந்திருக்கீங்களோ. நல்லா இருக்கீங்களா சார்?
2: நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம் சார். இங்க சபரிய மறந்துட்டீங்களா? எப்படி வரவே இல்லை.
2: சபரிய எப்பவுமே மறக்கிறது இல்லை நாங்க. பதிவு மட்டும்தான் போடுறதில்ல, ஆனா நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு
1: இருப்பீங்களா?
2: ஆமாங்க.
1: பதிவு போட்டுற வேண்டியதானே?
2: பதிவு போட டைம் இல்ல. ஏர்போன் ஏர்போன் காதுல சொருவிட்டு நாங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டே நிகழ்ச்சியை கேட்போம்.
1: ஓகே ஓகே, பாடுங்க சார் உங்கள் பாடலை.
2: நேற்று வந்து பாக்யராஜ் சார் வந்து இறந்துட்டாரு இல்லைங்களா?
1: ஆமா.
2: அவரோட பாடல் ஒண்ணு பாடலாம்னு இருக்க. நிறைய பாட முடியாது, ஒரு சில வரிகள் மட்டும் பாடலாம்.
1: எப்ப பார்த்தாலும் ரெண்டு வரி மட்டும் பாட வருவீங்க என்ன சார்?
2: என்ன நிறைவு நேரத்துல வந்திருக்கல?
1: என்ன இரவு நேரத்துல வந்தா ஃபுல்லா பாடக்கூடாது, ஏதாவது ரூல்ஸ் இருக்கா?
2: இரவு நேரம் இல்லைங்க, நிறைவு நேரம்.
1: நிறைவு நேரம் எல்லாம் கிடையாது, நீங்க ஃபுல்லா பாடுங்க, நான் இருப்பேன்.
2: ஓ அப்படின்னா ஓகே. காவடி செந்து திரைப்படத்திலிருந்து

வெத்தலை காடு எரிச்சோடி போச்சு.

என் பா

0: மொபைல் சுவிட்ச் ஆஃபா இல்ல கண்ணீர் நீர் துளி சுவிட்ச் ஆஃபா? அழகா பாடுறீங்க சார். இந்த சோக பாட்டை என்ன அருமையா பண்ணீங்க தெரியுமா? ரொம்ப
1: நல்லா ஒரே காரணத்தினால
0: கொஞ்சம் குறைச்சிட்டாக்கா அந்த ரெண்டு ரெண்டு வரி அந்த எழுத்தை மட்டும் போட்டுட்டு விட்டா நல்லா இருக்கும். இந்த எல்லா போனும் அப்படிதான் ஆகுது. அந்த போஸ்டரை குறைச்சா நல்லா இருக்கும், இந்த ஹேங் ஆகாம இருக்கும். நீங்க வாங்க சார், அதை பாத்துக்கலாம். நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடிச்சென்ற சொந்தம் அனுமந்தபுரம் சங்கர் அவர்கள் அழகான ஒரு சோக பாடலை எடுத்து சிறப்பாக அருமையாக பாடியிருந்தார். ரொம்ப நல்லா இருந்துச்சு பாடல், அருமையாக இருந்தது. அந்த சோக பாட்டை அப்படி ஒரு பாக்யராஜ் சார் பாடல் தான் இது. ரொம்ப சோகத்தை மனசை நெருற மாதிரி ஒரு பாடல், சிறப்பாக பாடினார். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையும் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம், நான் கோவையில இருந்து காயத்ரி பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க சூப்பரா இருக்கோம் மேம். பாடுங்கள், உங்கள் பாடல்.
1: பாடவா? மறைந்த பாக்யராஜ் அவர்களுக்காக ஒரு பாடல்.
0: பாடுங்கள்.
1: சசக

கைகள் பொன்மேனி கலந்து மலர் பொய்கை கொண்டாடும் வீரர்

0: யூ மேடம்.
1: அழகாக பாடினீங்க மேம், ரொம்ப அழகான பாடலை உங்கள் குரலில் இன்னும் அழகாக பாடினீங்க.
0: தேங்க் யூ, தேங்க் யூ
1: சிறப்பு
0: மேம்,
1: சிறப்பு மேம்,
0: தேங்க் யூ,
1: நன்றி, வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்,
0: தேங்க் யூ மேடம்.
1: தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் கோவையிலிருந்து காயத்ரி மேம் அவர்கள் சிறப்பாக ஒரு பாடல் பாக்யராஜ் சார் பாடல் ஒன்று எடுத்து ரொம்ப அழகாக பாடினாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு. எந்த பாட்டினாலுமே சூப்பராக பாடுவாங்க, சிறப்பாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:22. எனது குரலில் ஒரு பாடல்.

கண்ட பெருமை.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: நான் தான் கற்பகவல்லி மேடம். ரொம்ப அழகா பாடுனீங்க.
0: தேங்க்யூ மேம், தேங்க்யூ.
1: இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே மேம், பாட போறீங்களா இப்போ?
1: ஆமா, ஒரு பாட்டு நான்
0: பாடுங்க.
1: சரி மேடம், நீங்க வந்து உறவாடு நெஞ்சங்கள் பாடுனீங்கல்ல,
0: ஆமா,
1: நான் புகுந்த வீடு பாட போறேன்.
0: பாடுங்கள்.
1: சரி.

கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையில் நல்ல மதுவண்டோ? முல்லைக்கு தேர் கொடுத்த மன்னவன் நீயோ, மல்லிகையில்

0: சிறப்பாக பாடினீங்க மேம். ரொம்ப அழகான பாடல், அருமையாக இருந்தது உங்கள் குரல். சூப்பராக பாடினீங்க மேம்.
1: ரொம்ப
0: நன்றி,
1: நல்லது மேம்,
0: வாழ்த்துக்கள் மேம், வாழ்த்துக்கள்.
1: நல்லது அம்மா.
0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் புதுக்குடியிலிருந்து கற்பகவல்லி ஜெயேந்திரன் அவர்கள் அழகான ஒரு பாடலை எடுத்து சிறப்பாக செம்மையாக பாடினாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: சபரிவான் ஒளி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சென்னையிலிருந்து அகிலா ஸ்ரீதர் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா மேம்?
1: அருமையா இருக்க மேடம்.
0: என்ன இவ்வளவு லேட்டா வரீங்க இன்னைக்கு?
1: இல்ல, நான் ஏற்கனவே ட்ரை பண்ணேன், பட் அப்ப கொஞ்சம் கிடைக்கல லைன். சரி, அது அப்புறம் பார்த்தா டைம் ஆயிடுச்சு.
0: அதுதான் சரி பாருங்க.
1: ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். அவள் வேண்டும் வேண்டும் என்றாள். அவள் நாளை நாளை என்றாள். முகம் காணாமல் வேறிந்து தீராதென்றாள். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டாள். செந்நிறத்து பூச்சரமோ, மையெழுதும் சித்திரத்து தேன் குடமோ. செந்நிறத்து பூச்சரமோ, மையெழுதும் சித்திரத்து தேன் குடமோ. மன்னரென்ன மாநிறமோ, பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. மன்னரென்ன மாநிறமோ, பேசும் மந்திரங்கள் யாரிடமோ. ஆசையுள்ள மேனியிலும் ஒரு பக்கம் அசமுள்ள மானினமோ. நாடு விட்டு நாடு வந்தால் பெண்மை நாணமின்றி போய்விடுமோ. ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார். ஓடம் பொன்னோடம் இது உன்னோடும் என்னோடும் ஓடும். ஓடட்டும் ஓடம் என்ன, இனி என் வாழ்வு உன்னோடு ஓடும். விருந்தும் மருந்தும் உன் கண்ணல்லவா, இருந்தும் மறைத்தேன் நான் தென்னல்லவா. நாளை என் வானத்தில் தேவினி, மாதத்திலோ நாள்தான் பௌர்ணமி. போகட்டும் போக போக இந்த பொன்னூஞ்சல் என்னில் ஆடும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஐ லவ் யூ. நான் ஒரு தேனி நீ ஒரு ரோஜா, ஐ லவ் யூ. காலம் நம்மை தேடுகின்றது வா, காதல் தெய்வம் பாடுகின்ற தேவா வா. மலையின் சிகரத்தில் அழகிய ரைன் நதி ஓரத்தில், மாலை பொழுதின் சாரத்தில் மயங்கித் திரிவோம் பறவைகள் போல். மஞ்சள் மலரால் ஆடி பின்னுவோம் வா, வாழ்வே வாவென வாடி போடுவோம் வா. வெள்ளிய மேகம் துள்ளி எழுந்து அள்ளி வழங்கும் வெள்ளை பூவில் புதுவிதமான சடுகுடு விளையாட்டு. விட்டு விடாமல் கட்டி அணைத்து, தொட்டது பாதி பட்டது பாதி, விதவிதமான ஜோடிகள் விளையாட்டு. இரு காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இரு காதலில் ஒரு ரகமோ, இங்கு காதலர் அறிமுகமோ. இந்த பூமித்தை பணியிட்ட பஞ்சு மெத்தையோ, இந்த பூமிக்கு திரும்போல் ஒரு முத்திரையிட்டானோ. தேர்ந்து கழுத்திட கட்டளையிட்டானோ. இன்ப இந்த நேரத்தில் இது சுகமோ,

0: காலத்தில் பரவசமோ, இந்த நேரத்தில் இது சுகமோ, இகழோரத்தில் பரவசமோ. நன்றி சகோதரி.
1: சிறப்பா பண்ணீங்க மேம்.
0: பாட்டு ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சிட்டேனா, டக்குன்னு பாட்டை மாத்த முடியல, உங்களுக்கு வேற டைம் ஆகுதுன்னு.
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப அழகா இருக்கு.
0: அதே நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணி ரெண்டு வேற ஒன்னா பாடி பாட்டை கொஞ்சம் சுருக்கி இருக்கேன்.
1: அப்படியா, சரி. ரொம்ப அழகா பண்ணீங்க. உங்க ஹஸ்பண்ட் பாட போறாரா?
0: இல்லப்பா, அவர் வெளியில போயிருக்காரு, வாக்கிங் போயிருக்காரு.
1: சூப்பரா பண்ணீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி, வாழ்த்துக்கள் மேம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சென்னை அம்பத்தூரில் இருந்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள். அழகான ஒரு பாடல், சிறப்பான பாடல், செம்மையாக பாடினாங்க. பெரிய பாட்டு, நல்ல தம் பிடிச்சி நல்லா பாடினாங்க. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு.

0: கொடுங்க கொடுங்க. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று இந்த நிகழ்ச்சியில் இணையம் சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: என் பேரு கற்பகம். செல்விய கவுப்பர் ரெண்டு தான் நானும்.
0: அப்படியா, நல்லா இருக்கீங்களா மேம்?
1: நல்லா இருக்கேன் மேம்.
0: பாடுங்கள் உங்கள் பாடலை. கட் பண்ணிடுச்சு அழக்கோட்டி.

இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் நேரம் இப்பொழுது

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இனிமே சொந்தம் வாருங்கள். வணக்கம், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மீண்டும் மீண்டும் ஒரு பாடல்
0: பாடுங்கள்.
1: ஆண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் மட்டத்தில், ஆசைய நெஞ்சில வசி புஷா சோதனை கொஞ்சம் இல்லை, யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் மட்டத்திலே, ஆசைய நெஞ்சில வச்சிப்புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை.

அந்தவையாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் பக்கத்துல. ஆசைய நெஞ்சில வச்சி புட்டா அட சோதர கொஞ்சமில்லை.

0: அண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே. ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா சோதர கொஞ்சம் பொட்டு வைப்பான், தாண்டி புட்டா வேதனையில் சிக்க வைப்பான், ஆண்டவை யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே. ஆசைய நெஞ்சில வச்சு புட்டா சோதனை கொஞ்சம் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி.
1: சிறப்பு சிறப்பு, சோகப்பாடல் அருமையா இருந்துச்சு. சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் இணைந்து பாடி சென்ற சொந்தம் சித்தாத்தூரிலிருந்து இயக்குனர் கீதநேசன் அவர்கள் ஒரு சோகப்பாடல் ஒன்று ரொம்ப அருமையாக அழகாக பாடினார். நன்றாக இருந்தது. நன்றி, வாழ்த்துக்கள் அவருக்கு. நேரம் இப்பொழுது 8:42. இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடலை பாடிச்சென்ற அத்துணை நேர் நெஞ்சங்களுக்கும், தகவல் தொழில்நுட்பம் உதவி புரிந்த நிலைய இயக்குனர் அவர்களுக்கும், உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளர் தென்காசி மாவட்டம் சோலைசேரியிலிருந்து விஜயரசகுமாரன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, நன்றி, வணக்கம்.

0: சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்று ஒரு நேர் சொந்தம் மிகவும் ஆர்வமாக ஆவலாக இருக்கிறார்கள். இதோ அவர்கள் பாடல் குரலில் ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம். வணக்கம், வாருங்கள். யார் எங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: கோயில்பட்டியிலிருந்து செல்வி ஃப்ரெண்ட் கற்பகம் பேசுகிறேன்
0: சார். கற்பகமார், வணக்கம் வணக்கம், வாருங்கள். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: மகிழ்ச்சி. பாடுங்கள் உங்கள் பாடலை.
1: ஹலோ,
0: பாடுங்கள் உங்கள் பாடலை பாடுங்கள்.
1: கண்ணே கலைமானே கண்ணி மயில் கண்டேன் உன்னை நானே, கண்ணே கலைமானே கண்ணி மயில் கண்டேன் உன்னை நானே.

அருமை அருமை, அழகான பாடல், இனிமையாக பொறுமையாக மிகவும் சிறப்பாக பாடினீர்கள். நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி நன்றி, சிறப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கற்புகம் அவர்கள் மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து அழகாக அருமையான ஒரு பாடலை, கண்ணே கலைமானே. ஆம், இந்த பாடல் எங்கள் குடும்ப பாடல். நாங்கள் இந்த பாடலை பாடித்தான் குழந்தைகளை தூங்க வைக்கும் பாடல். ஆறாரோ ஆறீராரோ என்று அழகாக பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: அழகாக பாடிய அந்த உள்ளத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு பகிரியின் பக்கத்தில் இணைந்து சேலம் மாவட்டம் மேச்சேரி சீராமணியூர் அறிவழகன் ஐயா அவர்கள்,
1: நீ இல்லாமல் எது நிம்மதி, நீதானே என்றும் என் சந்நிதி
0: என்று பாடலின் வரி அருமையாக பாடினார்கள் என்று பாராட்டினார்கள். அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சோலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள், கண்ணே கலைமானே இனிமையான பாடல், அருமையாக பாடுகிறார் சகோதரி கற்பகம், நன்றி வாழ்த்துக்கள், நிகழ்ச்சி தொடருமா என்று கேட்டிருக்கிறார் தென்மொழி முருகன் அவர்கள். நீங்கள் பாடுவதென்றால் தொடரும், இல்லை என்றால் முடியும், உங்கள் விருப்பம்தான் என்பதை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டு மகிழ்வோம்.

0: ஆசை நெஞ்சே நீ பாடு. அண்ணன் வந்தான் தாய் வீடு என்று அருமையான ஒரு பாடல் ஒலிச்சென்றது. நானும் பாட தயாராகிறேன் என்று ஒரு நேர் சொந்தம் இணைப்பில் உள்ளது. வணக்கம், வாருங்கள். யார் இங்கிருந்து அழைக்கிறீர்கள்?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: பேசுறேன்.
0: வணக்கம், வணக்கம். வாருங்கள், மகிழ்ச்சி. எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா இருக்கீங்களா சார்?
0: நலமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நிகழ்ச்சி புதுமையாக இருக்கிறது.
0: புதுமையாக இருக்கிறதா? மிகவும் ஆர்வத்துடன் இருந்தார்கள். அவருக்காக இந்த இணைப்பு, வேற ஒன்றும் இல்லை.
1: பாடுங்க.
0: நீங்க பாடுங்கள், நாங்கள் கேட்போம். நாங்கள் யார் இல்லாத டீ கடைக்கு ஆத்தும் போது ஒரு வரும்போது டீ ஆத்து போட மாட்டோமா? பாடுங்கள்.
1: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சமும் மறப்பதில்லை, காலங்கள் தோறும் உன்படி தேடி கலங்கும் மனமே, காலங்கள் தோறும் உன்படி தேடி கலங்கும் மனமே, வரும் கா

0: நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை. தாமரை மலரில் ஒரு தோற்றமில்லை, தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை, நெஞ்சம் வரப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. நான் காத்திருந்தேன், உன்னை பார்த்திருந்தேன், கண்களும் மூடவில்லை, என் கண்களும் மூடவில்லை, நெஞ்சம் வரப்பதில்லை. அவ்வளவுதான் சார்.
1: சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு பாடல், நெஞ்சம் மறப்பதில்லை என்று அழகாக பாடினீர்கள். நன்றி நன்றி, சிறப்பு வாழ்த்துக்கள். தென்காசி மாவட்டம் வீரகேரளம் புரட்டம் சொலைச்சேரி தேன்மொழி முருகன் அவர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை என்று அழகாக ஒரு பாடலை பாடிச் சென்றார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு பாடிய நெஞ்சத்திற்கு இதற்கு முன்பு பாடிய நெஞ்சத்திற்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி செல்வி அவர்கள் கற்பகம் அவர்களை வருகவர்க என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் என்று வரவேற்பு கொடுத்துள்ளார்கள். வரவேற்றமைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். வணக்கம், வாருங்கள் கற்பகம் அவர்களே, நன்றி. அறிவழகன் ஐயா அவர்கள் பாசம் என்றொரு நூலினை கொண்டு தொடுத்தேனே மாலையா இன்று என்று பாடலின் வரிகள் அழகாக பதிவிட்டுள்ளார், நன்றி. கற்பகம் கோவில்பட்டி கற்பகம் அவர்கள் ரொம்ப நன்றி சார் என்று இணைத்ததற்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். இணைந்ததற்கு உங்களுக்கும் நன்றி. ஒலித்த பாடலை அழகாக பாடுறீங்க, சூப்பராக இருக்குது என்று தேன்மொழி முருகன் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து தந்திருக்கிறார்கள், அவர்களுக்கும் நன்றி. சொல்லித்திரு விஜயகுமார் அவர்கள் பாடலை கேட்டு கைத்தட்டி பாராட்டி கொண்டிருக்கிறார்கள், சிறப்பாக மகிழ்ச்சி. ராமபுரம் அனுஷி அவர்கள் ஒலித்த பாடல் சிறப்பு மகிழ்ச்சி சிறப்பு என்று பதிவிட்டு பாராட்டினார்கள், அவர்களுக்கு நன்றி. அறிவழகன் ஐயாவர்கள் நெஞ்சம் மறப்பதில்லை பாடல் அழகாக பாடுகிறார், நாங்களும் சபரி வானொலி சொந்தங்களை என்றும் மறப்பதில்லை. ஆஹா, நன்றி நன்றி ஐயா, வணங்குகிறோம். மகிழ்ச்சி, மற்றற்ற மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நிகழ்ச்சிக்கு ஒரு பாடல் கேட்டு மீண்டும் ஒரு பாடல்

சபரி வானொலி வழங்கும் பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா என்ற நிகழ்ச்சி வலம் வந்து கொண்டிருக்கிறது. நேர் சொந்தங்கள் மீண்டும் பாடலை தொடர்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக. இதோ மீண்டும் ஒரு சொந்தம் அழைப்பில்

0: புது வசந்தம் திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடல், அருமையான ஒரு பாடல் ஒலிக்கின்றது. இது முதன் முதலாக வரும் பாட்டு என்று ஆம் ஒரு நேர் சொந்தமும் முதல் முதலாக இன்று தான் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நானும் இன்னொரு பாடலை பாடப்போகிறேன் என்று ஆயத்தமாக இருக்கிறார்கள். வணக்கம், வாருங்கள்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். பாடுங்கள் உங்கள் பாடலை அறிமுகம் செய்து கொண்டு.
1: ஆ சரிங்க சார். ஓகே சார். ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி கண்மணி.

பிரிச்சினாலும் புரிஞ்சிடுச்சு கண்மணி, ஏன் கண்மணி. பச்சை குழந்தை போல பாலோட்டி வளர்த்தேன், பாலா குடிச்சு புட்டு பாலாக குடிச்சு பாலா பாம்பாக கொத்துதடி, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, ஏன் கண்மணி. ஞானம் பிறந்திருச்சு பாலும் புரிஞ்சிருச்சு கண்மணி, ஏன் கண்மணி. எது பந்த பாசம் இல்லாமவா?

கண்மணி, தீப்பட்ட காயத்தில தேன் வந்து கொட்டுதடி கண்மணி கண்மணி. ஊரத் தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி.

இந்த நெஞ்சில் ஒரு பாரம், பணக்காச கண்டுபுட்ட புளி கூட பிள்ளை தின்ன கலிகாலம் ஆச்சுதடி கண்மணி. ஏன் கண்மணி அடங்காத கால ஒண்ணு அடிமாட போனதடி கண்மணி. ஏன் கண்மணி

0: வளர்த்தேன் பால குடிச்சு போட்டு பாம்பாக கொத்துதடி ஊற தெரிஞ்சுக்கிட்டேன் உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி கண்மணி ஞானம் பிறந்திருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. நன்றி சார்.
1: அருமை அருமை அழகான ஒரு பாடல், அருமையாக பாடுவீர்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். நன்றி.
0: ஓகே சார், நன்றி சார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கற்பகம் அவர்கள் படிக்காதவன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான ஒரு பாடலை ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் என்ற பாடல் அழகாக படிக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இதுவரை சபரி வானொலி வழங்கிய பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா நிகழ்ச்சிக்கு பாடிய அத்துணை நேர் சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.